0: Alo.
1: Alo.
0: Mahoro.
1: Namahoro.
0: Ibande muherereye?
1: Andi nomero nengi mandi imuna ya Makamba.
0: Kaze.
1: Ego, akote. Nagomba gutashimira umuryango wanjye.
0: Umuryango wawe ngira ngo wabyumvise. Ariko rero wose ubira ukagerageza kugira ushobore kuvugana n'abandi. Halo? Mahoro.
2: Mahoro,
0: ndakubwiye
2: ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko ndakubwiye ko nd